தவா பாத்துன்னட்ட கூடு பிர்லை சங்கம் பனாத்தது மொட்டை ஹிக்மத்தின் ஆது தர்லை ஆறு ரானாத்துகு ஜீவலாவுன் அசி மோர் தாத்தித் கசி வகி